சித்தி தாக்கும் வகே மமாக்கும் என்னங்கேசு உன் சித்தி தாக்கும்

சாந்தகுருசே அடையாளமென் அபசகுரங்கில் அபகல்வாதேவா அபகேதவே சுவாமினி.